பாசேசிர பிங்கிற பசேசிர பாபாய சம்பாய பிங்கிற பசேசிர லாலு கப்பித்தங் மங்கப்பித்தங் பரிசிக பாபாய் கப்பித்து கப்பித்தங் லத்து புனிஞ்ச புனி சுவரா ஐயம் சுவரா பாபாய கிலங் போயன புனிங் தரதம் பரதன் கசன் மண்டிசன் ஏ மண்டி லப்பை அங்லோங் லக்கஸ் புக்க லபல் ஜங் மனாரிக் ஐயோ ஜிஜாங்லோங் லபை தாரிக் தாரிக் ரதன் கல்பின் தமாசுக் பஞ்சு ஹிடுங் சிடன் ஏ தாரிக் லபை கடிங்கன்ய அங்லோங் ரதன் கசன் மண்டிசன் ஏ மண்டி.